0: சேர்ந்தாலும் சிந்தனை பலாறு ஓடி தேவி, சேர்ந்தாலும் சிந்தனை கவி நோடி நோடி,
1: சேர்ந்தாலும் சிந்தனை பலான் நோடி நோடி, நம்ம சேர்ந்தாலும் சிந்தனை பலான் நோடி நோடி,
0: சேர்ந்தாலும் சிந்தனை கவி நோடி நோடி தேவி, சேர்ந்தாலும் சிந்தனை பலான் ஓடி நோடி,
2: உண்ட விட்ட ரங்கின சித்தம், உண்ட விட்ட ரங்கின சித்தம்.

0: தேவியே அறுதும் தாழ்வத்தான் நான் ஊடி ஊடி
1: அங்கை வரளவ மாடி அங்கை வரளவ மாடி முங்கை வணக்கிய மாடி
0: மாடி கொண்டு தாழ தாங்கிய புடி புடி.